தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும் திர்னா தும